0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் இக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: விஜு குவாரோ மேப்பாச்சு இடியுனோ ஆர் ரேடியோ

0: மார்மே பாச்சு
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ
2: Marvin, my miss boy, track nigga.
3: Governor on the beat.
2: I'm a BDJ, DJ 4, yeah.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனு ஆர் ரேடியோ பியம் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியம் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யுபிரோடா ஆ லோகா காணு பேனே
1: இடியுனு ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர்குவாரோ
0: அலிஷானி வியுகுகுகு மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: Try to get this money for the future.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி விஜு குவாரோ மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ